0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இந்நிகழ்ச்சியின் முதல் பாடல், நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்து கிள்ளைகளே, பச்சை வண்ண வெற்றிலை போல் பறந்தோடும் போது வாக்கு வச்சு வெத்திலையில் சொன்னால் என்ன தூது, வெள்ளம் ஓடட்டும் பெண்ணிடம் கூறட்டும், உள்ளம் வேலிக்கட்டை தாண்டி வந்து பூவாகட்டும்,

காதல் ஜோடிகளின் திருமணம் நல்ல காரியங்கள் தடையின்றி விரைவில் நடக்க வேண்டும் என்ற ஆவல் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகள் வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மற்றும் பந்தியிலே காத்திருக்கு பசியோடு சொந்தம் பக்கத்திலே நீ இருந்து பரிமாறு கொஞ்சம் கிள்ளைகள் என்னும் கிளிகளை தூதுவிடும் காதலி பச்சை வண்ணத்தில் வெற்றியை போல பறக்கும்போது வாக்கு வைத்து தூது சொல்லும் அழகிய காதல் இலக்கிய பாடல் வரிகள் மூலம் மிக அழகாக உணர்த்தியிருக்கிறார் கவியரசு கண்ணதாசன். இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பொன்னூஞ்சலுக்காக பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய காலத்தால் அழியாத இப்பாடலை நேயர்கள் கேட்டு மகிழுங்கள்.

0: ആസ്വദിക്കൂ ഓരോ നിമിഷവും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-നോടൊപ്പം.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கிராமப்புற பின்னணியில் அமைக்கப்பட்ட இயற்கை அழகு வாய்ந்த காட்சிகளை கொண்டது இந்த பாடல். சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பாக்குதே, அத்திமரத்தோப்பிலே ஒத்திகையை கேக்குதே, அத்தை மகனே அத்தை மகனே சொத்து சுகம் யாவும் நீதான். ராஜகுமாரன் திரைப்படத்தில் ஆர்.வி. உதயகுமார் எழுதிய வரிகளுக்கு இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் கே.எஸ். சித்ரா பாடிய இனிமையான பாடல். நீரின்றி வாழும் மீன் ஏதம்மா, நீயின்றி நானும் வீண்தானம்மா. அழகான பாடல் வரிகளை கொண்ட இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: വർഷങ്ങളായുള്ള വിശ്വാസനാമം സുദർശന. സുദർശന ടെക്സ്റ്റൈൽസ് ഇനി പുതിയ കളക്ഷനുകളോടെ വീണ്ടും നിങ്ങളിലേക്ക്. റെഡിമെയ്ഡ് വെയേഴ്സ്, കുർത്തീസ്, മെൻസ് കിഡ്സ് കളക്ഷൻസ്, പ്രീമിയം ഇന്നർവെയേഴ്സ്, മഫ്തലാൽ ബെഡ്ഷീറ്റുകൾ, ഓണം കളക്ഷൻസ് തുടങ്ങി വൈവിധ്യമാർന്ന വസ്ത്രശേഖരം. പുതിയ ട്രെൻഡ്സ്, പുതിയ കളക്ഷൻസ്. വേഷം ഏതായാലും സ്റ്റൈൽ എന്തായാലും എല്ലാത്തിനും ഒറ്റ ഡെസ്റ്റിനേഷൻ സുദർശന. സുദർശന ടെക്സ്റ്റൈൽസ്, 5 കല്ലമോട് കൊല്ലം.
1: സാന്ത്വനവും കരുതലും വിജ്ഞാനവും വിനോദവുമായി പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ് കെയർ ട്രസ്റ്റ്, റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், ஓடத்தில தண்ணீர் பெண்ணொருத்தி கண்ணீர், ஓடம் போய் ஊறு சேருமா, பிரிவாற்றாமையும் காதலின் ஏமாற்றத்தையும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையையும் மிக ஆழமாக விவரிக்கும் ஒரு சோக பாடல். ஆற்றில் செல்லும் ஓடத்தின் உள்ளே தண்ணீர் கசிந்தால் அந்த ஓடம் தன் இலக்கை அடையாமல் பாதியிலேயே மூழ்கிவிடும். ராசாத்தி ராசா, உன் நினப்பு எனக்கும் மாறுமோ? வரிகள் தென் காதலன் தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அவன் மீதான அன்பு அவளது மனதில் என்றும் அழியாமல் வாழ்கிறது என்பதை காட்டுகிறது இப்பாடல். சொல்ல நினைப்பதை கூட சொல்ல முடியாமல் பேர் தெரியாத எதையோ பேச நினைக்க என்று தன் மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாள் நாயகி. வல்லபனின் பாடல் வரிகளுக்கு கங்கை அமரன் இசையில், எஸ் ஜானகியின் மனதை நேரிடும் பாடல். கரைகடந்த குரத்திக்காக இப்பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: రేడియో శాంతనం 90.4 FM. డౌన్లోడ్ అప్లికేషన్ ఫ్రమ్ గూగుల్ ప్లే స్టోర్ ఆర్ యాప్ స్టోర్ అండ్ ఎంజాయ్ యువర్ ఫేవరెట్ ప్రోగ్రామ్స్ అండ్ మ్యూజిక్.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ரேடியோ சந்தனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். காதலர்களுக்கிடையேயான அழகான கற்பனைகளையும் ஆழமான காதலையும் விவரிக்கும் வகையில் மென்மையாக அமைந்திருக்கும் இந்த பாடல். தொடுதொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், வீடு வீடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும். மன்னவா, ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக? தேவியே, என் ஜீவனே, இந்த ஆலயம் உனக்காக. துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்து ஹரிஹரன் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல். பார்வையற்ற நாயகிக்கு நாயகன் பெரிய மாளிகையில் வாழப்போகும் வாழ்க்கையை தன் கற்பனை திறத்தால் விவரிக்கும் காட்சிகள் அமைந்த பாடல். கேட்டு மகிழுங்கள்.

0: ജനമനസ്സുകളുടെ നേരിന്റെ ശബ്ദം കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சுதந்திரத்தின சிறப்பு நிகழ்ச்சி ரேடியோ சாந்த்வனம் 90.4. இந்நிகழ்ச்சியின் கடைசி பாடல், உன்னை விட இந்த உலகத்துல ஒசந்தது ஒண்ணும் இல்லை. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்லை. வாக்குப்பட கிடைச்சான் விரும்மாண்டி, சாட்சி சொல்ல சந்திரன் வருவாண்டி, சாதிசனம் எல்லாம் அவன் தாண்டி, கேட்டவர் உடனே தந்தாண்டி. கணவன் மீது ஒரு பெண் கொள்ளும் எல்லையற்ற அன்பை இப்பாடல் வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் தன்னை மகிழ்விக்க உன்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்பதை மிக அழுத்தமாக எடுத்துரைக்கிறது இப்பாடல் வரிகள். வரும் பாடலை கமலஹாசன் எழுத இளையராஜா இசையில் கமலஹாசன் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் விரும்பாண்டிக்கு வேண்டி. இதோ பாடல், நேயர்களே கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் MK.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இந்நிகழ்ச்சியின் முதல் பாடல், நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்து கிள்ளைகளே. பச்சை வண்ண வெற்றிலை போல் பறந்தோடும் போது பாக்கு வச்சு வெத்திலையில் சொன்னால் என்ன தூது. வெள்ளம் ஓடட்டும் பெண்ணிடம் கூறட்டும், உள்ளம் வேலைக்கட்டை தாண்டி வந்து பூவாகட்டும். காதல் ஜோடிகளின் திருமணம், நல்ல காரியங்கள் தடையின்றி விரைவில் நடக்க வேண்டும் என்ற ஆவல், மற்றும் மங்களகரமான நிகழ்வுகள் வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றும், மற்றும் பந்தியிலே காத்திருக்கு பசியோடு சொந்தம், பக்கத்திலே நீ இருந்து பரிமாறு கொஞ்சம், கிள்ளைகள் என்னும் கிளிகளை தூதுவிடும் காதலி பச்சை வண்ணத்தில் வெற்றியை போல பறக்கும்போது பாக்கு வைத்து தூது சொல்லும் அழகிய காதல் இலக்கிய பாடல் வரிகள் மூலம் மிக அழகாக உணர்த்தியிருக்கிறார் கவியரசு கண்ணதாசன். இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். பொன்னூஞ்சலுக்காக பாடியிருப்பவர்கள் TM சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடிய காலத்தால் அழியாத இப்பாடலை நேயர்கள் கேட்டு மகிழுங்கள்.

0: listening to Radio Swandhanam 90.4 FM. Stay tuned.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். கிராமப்புற பின்னணியில் அமைக்கப்பட்ட இயற்கை அழகு வாய்ந்த காட்சிகளை கொண்டது இந்த பாடல். சித்தகத்தி பூக்களே சுத்தி வரப்பாக்குதே, அத்திமரத்தோப்பிலே ஒத்திகையை கேக்குதே, அத்தை மகனே

அத்தை மகனே, சொத்து சுகம் யாவும் நீதான். ராஜகுமாரன் திரைப்படத்தில் ஆர் வி உதயகுமார் எழுதிய வரிகளுக்கு இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய இனிமையான பாடல். நீரின்றி வாழும் மீன் ஏதம்மா, நீயின்றி நானும் வீண்தானம்மா. அழகான பாடல் வரிகளை கொண்ட இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു റേഡിയോ സാന്ദ്രം 90.4 FM. ഇതൊരു പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ് കെയർ ട്രസ്റ്റ് സംരംഭം.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஓடத்தில தண்ணீர் பெண்ணொருத்தி கண்ணீர் ஓடம் போய் ஊரு சேருமா பிரிவாற்றாமையும் காதலின் ஏமாற்றத்தையும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையையும் மிக ஆழமாக விவரிக்கும் ஒரு சோக பாடல். ஆற்றில் செல்லும் ஓடத்தின் உள்ளே தண்ணீர் கசிந்தால் அந்த ஓடம் தன் இலக்கை அடையாமல் பாதியிலேயே மூழ்கிவிடும். ராசாத்தி ராசா உன் நினப்பு எனக்கும் மாறுமோ வரிகள் தென் காதலன் தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அவன் மீதான அன்பு அவளது மனதில் என்றும் அழியாமல் வாழ்கிறது என்பதை காட்டுகிறது இப்பாடல். சொல்ல நினைப்பதை கூட சொல்ல முடியாமல் பேர் தெரியாத எதையோ பேச நினைக்க என்று தன் மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாள் நாயகி. வல்லபனின் பாடல் வரிகளுக்கு கங்கை அமரன் இசையில் எஸ் ஜானகியின் மனதை நேரிடும் பாடல். கரைகடந்த குரத்திக்காக இப்பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: ലോകത്തെവിടെയിരുന്നും റേഡിയോ സാന്ദ്രം 90.4 FM നിങ്ങൾക്ക് ആസ്വദിക്കാം. ഗൂഗിൾ പ്ലേ സ്റ്റോറിൽ നിന്നും ആപ്പിൾ ആപ്പ് സ്റ്റോറിൽ നിന്നും ഇപ്പോൾ തന്നെ ഡൗൺലോഡ് ചെയ്യൂ റേഡിയോ സാന്ദ്രം 90.4 FM.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ரேடியோ சாந்தனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். காதலர்களுக்கிடையேயான அழகான கற்பனைகளையும் ஆழமான காதலையும் விவரிக்கும் வகையில் மென்மையாக அமைந்திருக்கும் இந்த பாடல். தொடுதொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், வீடு வீடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும். மன்னவா, ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக? தேவியே, என் ஜீவனே, இந்த ஆலயம் உனக்காக. துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு S.A. ராஜ்குமார் இசையமைத்து ஹரிஹரன் மற்றும் K.S. சித்ரா பாடிய பாடல். பார்வையற்ற நாயகிக்கு நாயகன் பெரிய மாளிகையில் வாழப்போகும் வாழ்க்கையை தன் கற்பனை திறத்தால் விவரிக்கும் காட்சிகள் அமைந்த பாடல். கேட்டு மகிழுங்கள்.

0: Your favorite programs and music on your favorite radio. Radio Santhwanam 90.4 FM. An initiative of Pain and Palliative Care Trust, Kollam.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். உன்னை விட இந்த உலகத்துல ஒசந்தது ஒண்ணும் இல்லை. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்லை. வாக்குப்பட கிடைச்சான் விரும்மாண்டி, சாட்சி சொல்ல சந்திரன் வருவாண்டி, சாதிசனம் எல்லாம் அவன் தாண்டி, கேட்ட வரம் உடனே தந்தாண்டி. கணவன் மீது ஒரு பெண் கொள்ளும் எல்லையற்ற அன்பை இப்பாடல் வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் தன்னை மகிழ்விக்க உன்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்பதை மிக அழுத்தமாக எடுத்துரைக்கிறது இப்பாடல் வரிகள். வரும் பாடலை கமலஹாசன் எழுத இளையராஜா இசையில் கமலஹாசன் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் விரும்பாண்டிக்கு வேண்டி. இதோ பாடல் நேயர்களே கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

தங்கிறதுக்கு தான் தரக்கட்டீம் தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட தீம்.